0: sekarang Inggit Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik anugerah lagu indie 2021.
1: Rakita 107.9.
2: Kita tak ada takut final authority layu jangan ingat saya takut biar orang.
3: பிடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான் நின்று